0: And just 2 days remain for the monsoon session to end, and all eyes are now on whether the government can break the parliamentary deadlock. At the centre of the political churn is the FCRA bill, with the government making fresh efforts to bring a divided opposition on board. Congress and TMC want the bill withdrawn, while the DMK and the NCPSP want it sent to a JPC. As per sources, the government is now open to sending the FCRA bill to a JPC in a bid to break the deadlock. But there is a larger political game at play. The government is also looking at the parties that could hold the key to its numbers on the delimitation bill. DMK and the NCPSP are among the game changers. While both oppose the FCRA bill, their stand on delimitation remains undecided, potentially opening a crucial window for the NDA. Meanwhile, the opposition is holding its ground, demanding a discussion on the Ram Mandir donation allegations, even as the government insists that it is ready for debate.
1: छात्र आंदोलन को लेकर के जो भी घटना हुई है पूर्ण रूप से डिटेल डिस्कशन के लिए सरकार तैयार है। एनडीए पार्टी का पूरा सांसद भी उम्मीद के साथ बैठे थे कि चर्चा शुरू होंगे और गृहमंत्री जी भी चर्चा में जवाब के लिए पूरा तैयारी के साथ बैठे थे, लेकिन कांग्रेस पार्टी फिर भाग गई। हम फुल डिस्कशन कर देंगे, स्टेटमेंट तो सिर्फ औपचारिक एक बयान होता है, लिखित खत्म है। हम पूरा स्टेटमेंट से आगे बढ़ के फुल फ्लेज दिन भर चाहे दो दिन चर्चा करके और पूरा एक एक पॉइंट पे जवाब देंगे।
0: So only 2 days are left for the monsoon session to end, and all eyes are now on the parliamentary deadlock. Well, if you talk about the FCRA bill, the government has decided to send it to a JPC. Now, this comes after the opposition was divided on its stand on the FCRA. If you talk about the Congress party and the TMC, they wanted the FCRA bill to be withdrawn. But if you talk about DMK and the NCPSP, they wanted it to be sent to a joint parliamentary committee. And as per sources, the government is now open to sending the FCRA bill to a JPC in a bid to break this deadlock of the parliamentary deadlock. But there is also a larger political game which is at play. The government is now looking at the parties that could hold the key to its numbers on the delimitation bill. And the DMK and the NCPSP are among the game changers as far as the delimitation bill is concerned. My colleague Piyush Mishra is now joining us with more details on this. Piyush, what prompted the government to send the FCRA bill to a JPC, which we are learning as per sources? And what are the major concerns regarding this bill?
2: Well, Anjali, yesterday, meeting of Business Advisory Committee of Rajya Sabha had taken place. In that meeting, the leaders from various opposition parties, including DMK, TMC, BJD, Congress, had participated. And during the meeting itself, when the government had highlighted about the FCRA and the intention of bringing this bill in this session itself, the leaders of opposition from these political parties, Congress, DMK, and also TMC, they requested government to withdraw this. At the same time, Susmit Patra, in his individual capacity as the BJD MP, had requested the government to send it to Joint Parliamentary Committee for the further scrutiny. So, after that, the sources within the government indicated that opposition wants this bill for a proper scrutiny, and that's why the government was of the view of sending FCRA bill to JPC. Today, most likely, the government is going to request Lok Sabha Speaker to form a Joint Parliamentary Committee for a proper scrutiny of Foreign Contribution Regulation Amendment Bill. And by tomorrow, we can also expect the announcement of Joint Parliamentary Committee that will be headed by one of the members of Parliament. Now, it remains to be seen how this scrutiny further happens, but the government decided to further recommend this bill to JPC only and only after the kind of requests which had come from the opposition political parties. Yes, there were many from Congress, DMK, Trinamool Congress, who wanted this bill to be withdrawn, but at the same time, there were some other political parties who wanted this to be sent to JPC. Now it remains to be seen how the further scrutiny in this entire bill happens and what kind of committee the government is further going to form.
0: All right, Piyush, thank you for those details. As per sources, we're learning that the government is now open to send the FCRA bill to a JPC, which was what the DMK and the NCPSP were demanding. Some more news coming in. DMK leader drops alliance bombshell. DMK leader says that there are no permanent friends or enemies in politics. Is this a mega hint at a BJP-DMK tie-up? DMK leader hints at political realignment, says DMK will welcome anything good for Tamil Nadu. Ally Congress and enemy BJP-DMK's new friend is the big question that arises after the statement. DMK's Kanimori Somu hints at a Tamil Nadu tectonic shift. So it's a big DMK remark saying that will support good policies. There are no permanent friends or enemies in politics, and a source of good policies does not matter.
3: யாருமே வந்து எதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் ஒரு பாலிடிக்ஸ்ல யாரையுமே சொல்ல முடியாதுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அது எங்க இருந்து வருதோ அதை கண்டிப்பாக நாங்க வந்து ஆமோதிப்போம். டீலிமிட்டேஷன்ல நமக்கு தமிழ்நாட்டுக்கு எத்தனை எவ்வளவு அதிகப்படியான சீட்ஸ் நம்ம வாங்க முடியுமோ அந்த பாலிசிக்கான சப்போர்ட் சிஸ்டம் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளுடைய தலைவர் தலைமையில நாங்க நிச்சயமா அதை தான் நாங்க கேட்டு வாங்கணும்.
0: And my colleague Pramod Madhav is now joining us on this story. Pramod, that's the statement from the DMK leader saying that there are no permanent friends or enemies in politics and that the source of good policies does not matter. What does the statement exactly signify? Is this a signal that there could be a realignment and there could be a tie-up between DMK and the BJP?
4: Actually, one thing is very certain over here. What's happening in the state of Tamil Nadu right now is that DMK now claims that they cannot go ahead and seek a no delimitation, unlike earlier, where, like, you know, it was asked for complete freezing of the seats based on 1970-1971 census. However, it says that if the seats are going to be increased, it should be made sure that Tamil Nadu gets the appropriate share over here. And this is where Congress has been constantly blaming that DMK and BJP are coming together. However, DMK's Kanimori also has made it clear. The stance very clear, stating they are asking for only a fair delimitation because it also involves the women's reservation bill, increasing the number to 33%. And this is where Kanimori Somu has now stated, claiming that very clearly claiming there are no friends of foe in permanent in party politics. Adri.
0: Details and for that context to the statement by the DMK leader. And let's now listen in to Chief Minister Vijay, who is speaking in the Assembly on Women Rights and Reservation.
5: இருந்த போதிலும் அதனை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்படும் கால தாமதத்தினால் அச்சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் நோக்கம் நிறைவேறாமல் காலம் தாழ்த்தப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இது பெண்களின் அரசியல் உரிமையை மறுக்கும் செயலாகும். எனவே மகளிருக்கான தொகுதி ஒதுக்கீட்டை மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி ஒதுக்கீட்டை விரைந்து நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை என தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் வழங்குறதுல முன்னோடி மாநில அரசா தான் இருக்கு. 4 பெண் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு
6: சிங்கப்பூர்ல
5: டிவிகே அரசு ரொம்ப கவனமா தான் இருக்கு, இனியும் அப்படிதான் இருக்கும். உள்ளாட்சியில பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்ததும் இன்னைக்கு அவங்களோட தலைமை பண்பும் ப்ரூவ் ஆகி இருக்கு. அதே மாதிரி பெண்களோட வெற்றிய சட்டமன்றத்திலையும் பார்லிமெண்ட்லயும் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை இனியும் தாமதிக்காமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம். இது பெண்களுக்கான சலுகை இல்ல, இது அவர்களுடைய ஜனநாயக உரிமை. இது ஒருவருக்கான வெற்றி அல்ல, இது இந்திய ஜனநாயகத்தின் வெற்றி. ஒரு பெண் அதிகாரம் பெறும்போது ஒரு குடும்பம் உயர்கிறது. ஆயிரக்கணக்கான பெண்கள் அதிகாரம் பெறும்போது ஒரு நாடே உயர்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுசீரமைப்புடன் பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை இணைப்பதால் ஏற்படும் காலதாமதத்தின் காரணமாக பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை ஒத்திவைக்க கூடாது என்றும் அதை விரைவாக அமல்படுத்த தகுந்த அரசியலமைப்பு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டீலிமிட்டேஷன் தொடர்பான ஆலோசனை கூட்டம் தமிழ்நாட்டு மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுடன் தமிழ்நாடு அரசால் நமது தலைமையில் 8/8/2026 அன்று கலைவாணர் அரங்கத்துல நடந்துச்சு. அந்த கூட்டத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் 11 உறுப்பினர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 2 உறுப்பினர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 உறுப்பினர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 உறுப்பினர்களும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினரும் என 6 கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கேற்றாங்க. இந்த கூட்டத்தில் டீலிமிடேஷன் தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டுச்சு. அந்த ஆலோசனையில டீலிமிடேஷனால தமிழ்நாடு மற்றும் தென் மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டு இறுதியில் டீலிமிடேஷன் தொடர்பாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் இயற்றலாம்னு முடிவானுச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவில் 1952 முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்டது. அது தொடர்ந்து ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுற சென்சஸ் டீடைல்ஸ் படி மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செஞ்சு 1976 வரை தேர்தல்கள் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்தும் மாநிலங்களுக்கு டீலிமிடேஷன் காரணமாக மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கையில் எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அடுத்த 25 வருஷத்துக்கு 1971 சென்சஸ் படி பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை வைக்கப்படும்னு சட்டம் இயற்றப்பட்டது. அதை தொடர்ந்து அதே நிலையை முன்னிறுத்தி 84வது மற்றும் 87வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1971 சென்சஸ் படி மக்களவை தொகுதிகள் இந்த திருத்தங்களோட நோக்கமே மக்கள் தொகை கட்டுப்பாட்டை செயல்படுத்திய மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த 25 வருஷ லிமிட் இந்த 2026 முடியுது. இதை முன்னிட்டு கடந்த 50 வருஷமா இருந்து வந்த டீலிமிட்டேஷன் தடையை அகற்றி 2011 சென்சஸ் அடிப்படையில மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கையை நிர்ணயிக்க நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா 2026 அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த மசோதா தோல்வியில் முடிஞ்சது. இப்ப மீண்டும் ஒன்றிய அரசு மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 50% அதிகரிக்க செய்து டீலிமிட்டேஷன் மசோதாவை அறிமுகப்படுத்த உத்தேசித்து இருப்பதா சில அரசியல் கட்சிகள் தெரிவிப்பதா கூறப்படுது. இந்த வரக்கூடிய மசோதா குறித்து 8/8/2026 பாராளுமன்ற உறுப்பினர்களோட நடந்த கூட்டத்தில் விவாதிச்சப்போ மேலே சொன்ன மாதிரி தற்போது அறிமுகப்படுத்தப்பட உள்ள மசோதா நிறைவேறினால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தலா 50% மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை முதலில் அதிகரித்தாலும் அதனை தொடர்ந்து 2026 சென்சஸுக்கு பிறகு அரசியலமைப்பு பிரிவு ஆர்டிகல் 81(2)(a) அதன் கீழ் மாநிலத்தின் மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும். இப்படி செஞ்சா தென் மாநிலங்களின் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வெகுவாக மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்தின தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பெரும் அரசியல் பிரதிநிதித்துவ அநீதி இழைக்கப்படும். சர்வ வல்லமை பெற்றதா டீலிமிடேஷன் ஆணையம் இருக்கு. இந்த அதிகாரத்தை தவிர்த்து பாராளுமன்றத்திற்கே இறுதி செய்யும் அதிகாரம் இருக்க வேண்டும் என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி பொருளாதார முன்னேற்றம் பெற்று வரும் நிலையில் கடந்த 50 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கையை அப்படியே நிலைநிறுத்த வேண்டிய கட்டாய தேவை உள்ளது. எனவே தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும் மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையோட விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும். அதற்கு தேவையான மற்றும் உரிய சட்ட திருத்தங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தை ஒருமனதா தீர்மானிக்கப்பட்டுச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தினை அமுல்படுத்த மேலும் காலதாமதம் இல்லாமல் தற்போது 543 என்ற நிலையிலேயே மூன்றில் ஒரு பங்கு தொகுதி மகளிர் தொகுதிக்கு வருகின்ற 2029 பாராளுமன்ற தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற முன்மொழியும் தீர்மானிக்கப்பட்டுச்சு. ஆகவே மேற்கூறிய காரணங்களால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டமன்ற கட்சியின் தலைவர்களும் ஒருமித்த கருத்தோடு தமிழ்நாட்டை முன்னிறுத்தி கட்சி வேறுபாடின்றி ஒருமித்த குரலில் பேச வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி நாம முன்மொழிகிற தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு அரசினர் தனி தீர்மானம். தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மக்களவை சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது கடந்த 50 ஆண்டுகளாக 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரங்களின்படி நிர்ணயிக்கப்பட்டு தேர்தல்கள் நடத்தப்பட்டு வருகிறது. April 2026 பாராளுமன்றத்தில் கடந்த 50 ஆண்டுகால தொகுதி மறுவரையறை தடையை நீக்கவும் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்திடவும் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 550 to 850 அதிகரிக்கவும் கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா தோல்வியடைந்தது. இந்நிலையில் மீளவும் மேற்குறிப்பிட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்பட உள்ளது என தெரிந்ததின் அடிப்படையில் 1971 பிறகு உள்ள எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுவரையறை செய்தாலும் மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. ஒன்றிய அரசு அளித்த உறுதியின்படி மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி நல்ல பொருளாதார வளர்ச்சி கண்டு நல்ல சுகாதாரம் மக்கள் நல திட்டங்களை மேற்கொண்டு வரும் எந்த ஒரு மாநிலமும் தொகுதி மறுவரையால் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வது ஒன்றிய அரசின் தலையாய கடமையாகும். எனவே தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும் மேலும் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்கள் அவையினுடைய விகிதம் 2.2:1 என்ற அளவிலேயே நிலைநிறுத்த வேண்டும் என்றும் அதே வேளையில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை காலதாமதமின்றி தற்போது 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே 2029 மக்களவைத் தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கீழ்கண்ட தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்றுகிறது. 1. நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 2. தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 3. வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானம் ஒரு அரசியல் கட்சியின் தீர்மானம் அல்ல. தமிழ்நாட்டின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாக்கும் தீர்மானம். எனவே அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
6: ஆர் செல்லச்சாமி அவர்கள் இது குறித்து கருத்துக்கள் தெரிவிக்க விரும்பலாம். இது குறித்து பேச போறீங்க, வேற ஏதாவது சொல்லுங்க.
0: So that was Chief Minister Vijay moving an anti-delimitation resolution. He's demanding to permanently freeze the Lok Sabha seats at the Lok Sabha seats at 543, and this was a resolution against the delimitation. He's also asking for women representation to be frozen at 33%, and he's also questioning that why is the women's bill being linked to delimitation? Why can't it be implemented now? So those are the questions by the Tamil Nadu Chief Minister, and an anti-delimitation resolution has also been moved in the Tamil Nadu Assembly. With that, we're now stepping into a very short break. We'll be right back with more stories on the other side.
7: EU सेविंग्स अकाउंट में मिलते हैं अमेजिंग बेनिफिट्स, पेपरलेस बैंकिंग एंड हायर इंटरेस्ट, वो भी हर महीने।
8: मनी मनी मनी मनी एवरी मंथ।
9: सोच बदलो और बैंक भी।
10: The battle over eggs. This week, India Today's cover story explores the growing controversy over eggs in the midday meal scheme and what it reveals about nutrition, public policy and politics. Also in this issue, discover the changing political equation in Bihar, the future of the Udaan scheme and Cockroach Janata Party, the road ahead. Read the full report in the latest issue, The Battle Over Eggs. India Today, making sense of India. Now available for speed delivery on Amazon and Blinkit. Subscribe now at subscriptions.intoday.in.

0: सोशल मीडिया में इन्फ्लुएंसर आपको खींच के कहीं कहीं ले जाते हैं। इस शॉर्टकट के युग में भी एक बात हम जरूर याद रखें, रेलवे स्टेशन पे लिखा हुआ होता है, कुछ लोगों को पटरी पर कूद करके जाने की आदत होती, ब्रिज पर नहीं जाते, तो वहां लिखा होता है शॉर्टकट विल कट यू शॉर्ट। और अगर शॉर्टकट के रास्ते से भी कहीं बाहर निकलना है तो मैं नौजवानों को कहूंगा, आपको जिसका भी पसंद हो, ऑटोबायोग्राफी जरूर पढ़ें।
1: Quickly shifting our focus back to the political landscape of Tamil Nadu. There's a lot that's happening there, so we will take you back to what's happening currently. The latest development is that DMK leader dropping an alliance bombshell. And it's a big one that we're speaking of, because the DMK leader says no permanent friends or enemies in politics. Well, what are we to make of this statement? Could it possibly be a mega hint at a BJP-DMK tie-up? The DMK leader hints at a political realignment and says DMK will welcome anything good for Tamil Nadu. The ally Congress, an enemy, BJP DMK's new friend? Well, that remains to be the biggest question of the hour at this point, because it's DMK's Kanimodi Somu who's hinted at Tamil Nadu's tectonic shift, or perhaps what could be a tectonic shift. It's a big DMK remark that will support good policies, and the source of good policies do not matter. Listen into what's been said.
2: யாருமே வந்து எதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் ஒரு பாலிடிக்ஸ்ல யாரையுமே சொல்ல முடியாதுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ, அது எங்க இருந்து வருதோ, அதை கண்டிப்பாக நாங்க வந்து ஆமோதிப்போம். டீலிமிட்டேஷன்ல நமக்கு தமிழ்நாட்டுக்கு எத்தனை எவ்வளவு அதிகப்படியான சீட்ஸ் நம்ம வாங்க முடியுமோ அந்த பாலிசிக்கான சப்போர்ட் சிஸ்டம் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளுடைய தலைவர் தலைமையில நாங்க நிச்சயமா அதை தான் நாங்க கேட்டு வாங்க.

0: watching India Today.
1: Welcome back. Vijay has moved a resolution in the Tamil Nadu Assembly against the delimitation of Lok Sabha constituencies. The Tamil Nadu Chief Minister also firmly backed women's reservation, urging the centre to implement women reservation quickly within the existing 543 seats. Vijay has argued that the representation of southern states such as Tamil Nadu, which have successfully implemented population control measures, could be hit due to the new delimitation. The resolution comes amid the centre's renewed push to get support for the delimitation bill, which it has linked to the implementation of the women's reservation in parliament and state assemblies. Vijay's resolution has three key demands: permanently maintain the existing 543 Lok Sabha seats, make seats currently allocated to each state permanent, and ensure a 33% reservation for women in state assemblies and implement reservation for women from the 2029 Lok Sabha polls itself. On the other hand, the AIADMK has opposed Vijay's resolution while supporting reservation for women in parliament. While battling for delimitation, EPS has argued that there was nothing wrong in the exercise.
2: தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும் மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தினை அமல்படுத்த மேலும் காலதாமதம் இல்லாமல் தற்போது 543 என்ற நிலையிலேயே மூன்றில் ஒரு பங்கு தொகுதி மகளிர் தொகுதிக்கு வருகின்ற 2029 பாராளுமன்ற தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற முன்மொழியும் தீர்மானிக்கப்பட்டுச்சு. ஆகவே மேற்கூறிய காரணங்களால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டமன்ற கட்சியின் தலைவர்களும் ஒருமித்த கருத்தோடு தமிழ்நாட்டை முன்னிறுத்தி கட்சி வேறுபாடின்றி ஒருமித்த குரலில் பேச வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி நாம முன்மொழிகிற தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றிய அரசு அளித்த உறுதியின்படி மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி நல்ல பொருளாதார வளர்ச்சி கண்டு நல்ல சுகாதாரம் மக்கள் நல திட்டங்களை மேற்கொண்டு வரும் எந்த ஒரு மாநிலமும் தொகுதி மறுவரையால் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கொள்வது ஒன்றிய அரசின் தலையாய கடமையாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானம் ஒரு அரசியல் கட்சியின் தீர்மானம் அல்ல, தமிழ்நாட்டின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாக்கும் தீர்மானம். எனவே அனைத்து கட்சிகளை சேர்ந்த மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.
3: திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 33% மகளிர் இடஒதுக்கீட்டை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம், வரவேற்கின்றோம். ஒருவேளை மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்காக டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் செய்யப்பட்டால் 1971 மக்கள் தொகை அடிப்படையிலேயே செய்ய வேண்டும். அதில் ஏதாவது மாற்றம் வந்தால் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய விதிகாச்சாரம், நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இப்போ இருக்கக்கூடிய 7.18% குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம்.
4: இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டிற்கு சாதகமா உள்ளதா பாதகமா உள்ளதா என்பது பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் அரசியல் காரணங்களுக்காக தமிழக வெற்றி கழக அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கின்றது. அதே நேரத்தில் இந்த தீர்மானத்தில் வர இருக்கும் மக்களவை பொதுத்தேர்தலிலும் அதன் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்களுக்கு பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டிருக்கின்றது. அந்த தீர்மானத்தை மட்டும், அதாவது நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை மட்டும் ஆதரித்து அமர்கின்றேன்.
1: Breaking news coming in now. Air India pilots being questioned by the Aircraft Accident Investigation Bureau. According to sources, the BEA technical experts and Airbus technical experts met with AIIB officials today, and they have joined the probe into the recent incident of the Air India 2379 flight, which had experienced severe turbulence, allegedly because of the misbehavior the pilot being incapable of handling the flight. The allegations have been raised with regard to whether the pilot in this particular case had been affected by a psychotropic drug. That is the allegation that has been raised, remember. And now the AAIB is questioning the pilot in this particular case. Recently, now remember, this had happened very, very recently, where this Air India flight, the Air India Phuket Delhi flight, the pilot allegedly tested positive in a drug test. The pilot, this flight itself had experienced a 300 feet drop in altitude while traveling, and there had been a lot of questions asked, especially since several of the passengers in this particular flight had received serious injuries because of this drop of the flight height. And the pilot now being questioned by the AAIB, the Aircraft Accident Investigation Bureau, as well as the Airbus officials and other persons being questioned by the AAIB. Amit Bhardwaj is joining me on this story. Amit, this was a very, very shocking incident that has happened, where the flight experienced such severe turbulence. Questions being asked about whether there was any environmental issue, whether there was any technological issue, or whether, as the reports have suggested, was the pilot testing positive for certain psychotropic drugs. What more can you tell us about the probe that is ongoing, Amit?
5: Well, Anisha, right now, what we are given to understand from our sources is that the pilots of AI 2379, that is the Phuket Delhi flight of Air India, are being questioned by the AAIB. We are given to understand that the statement of both the pilots will be recorded by the AAIB officials, which could be like together in separate rooms, and cross-questioning can also happen on that aspect based on the claims made by either of the pilots. It is also important to note that the officials are aware that there was confirmatory test for the dope test, which has come positive, which means that the PIC needs to be questioned even more. And we are given to understand that the French Civil Aviation Authority, BEA, has joined the probe today. And so has Airbus technical experts, which means that AIB will...
1: All right. Thank you very much for that, Amit. The probe ongoing, the BEA and the Airbus officials also joining the probe, and the pilots being questioned. We'll keep a very close eye on this developing story. But moving on to our next big story. In Mumbai, the FDA has suspended a Blinkit store's food license after finding cockroaches, expired food and poor storage conditions. And in Bengaluru rural, officials have flagged unhygienic conditions at a Zepto warehouse. Two quick commerce warehouses, one food safety question. This is a special report on India Today.
6: Your grocery order arrives in minutes. But at one Mumbai store, the hygiene check came with a very different delivery. Cockroaches, expired food, damaged packaging, and food stored straight on the floor. This is the Malad West store of Blink Commerce Private Limited. And after an FDA inspection on August 7, the food license has been suspended. The inspection report reads like a checklist of what not to do with food. Cockroaches were found on stalks of fruits and vegetables. Several food products were allegedly expired. Others had damaged or tempered packing. And the storage itself raised red flags. Food items placed directly on the floor. Rusted racks, poorly maintained cold storage, and inadequate pest and rodent control. The FDA also flagged waste management, personal hygiene, employee health records, medical checks and inadequate protective equipment for food handlers. In short, the problem wasn't one cockroach. It was a whole chain of hygiene failures. And this is not an isolated concern. In Bengaluru rural, food safety officials have now flagged unhygienic conditions at a Zepto warehouse in Hoskote, operated by Nippon Express. Officials inspected the facility and raised concerns over hygiene and food safety conditions. Further action is expected based on the inspection findings. Because at the end of the delivery chain, the food does not stay in a warehouse. It lands on your plate. And the message from FDA is simple. Convenience can be instant, but food safety cannot. Bureau Report, India Today.
0: You are watching India Today.